0: அப்படி
1: தேரி ஹர் சாக்கு ஜலத்தே ஹயாலோ சரா
0: தேரி ஹர் சாப் சேனி ஹவா கே ஜோக்கு சே பத்தா ஹிலா யா பர்தா ஹில் கயா ஆட் ஆட் கோ சாப் கேதே ஹே கி தேரி ஹர் சாப் சே ஜலத்தே ஹயாலோ சராகினி குஷி கி ஷாயத் மஹபூப் ஆ கயா.